Kasie magarain. Tan kasi, bad kasi, kil kasi, mel kasi, tan madure pattan ang awala pinanda. காசியை வாழும் காசி மகாராஜன், காசி மகாராஜன் பெத்தடித்த கண்மணியே மதி தேவி ரேயன், தனக்கு சபரிக்கு வருகின்ற